0: சுக்கன் சிங்கா கஷம்பா அங்கலா ஷைக்கிலா சுக்கன் சிங்கா கஷம்பா அங்கலா ஷைக்கிலா.
1: Si Bolson es tío fresco,
2: sumérgete con la música más refrescante del verano. 90.2 FM.